0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: அரங்கம் வானொலி அன்பாண்ட இரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த இனிய செவ்வாய்க்கிழமை திட்டிக்கும், அதாவது ஆடி செவ்வாய்க்கிழமை திட்டிக்கும் காலை வணக்கம். செவ்வாய்க்கிழமையோக நான்காம் தேதி இன்றைக்கு ஆடி மாதத்தின் மூன்றாம் செவ்வாய்க்கிழமை 19 நாள். ஆரம்பி வானொலியில் நாடோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள்

0: முதலாவது நிகழ்ச்சி கேட்பீர்கள் உங்கள் தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
3: The best songs on the radio. This is my only favorite station.

உங்கள் அனைவருக்கும் இனிய ஆடி செவ்வாய் நல்வாழ்த்துக்கள். அம்மனின் அருள் என்றும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கட்டும். இந்த மங்களகரமான ஆடி செவ்வாயில் உங்கள் இல்லத்தில் மங்களமும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும்.

ஆமை புனித நாளில் நம் திருக்கோள்களிலும் வீடுகளிலும் அம்மனுக்கு விளக்கு ஏற்றி குங்குமார்ச்சனை செய்து வழிபடுவது தீய சக்திகளை அழைத்து வீட்டிற்குள் நீர்மறை ஆற்றலை கொண்டு வரும்.

புனித நாளில் உங்களுக்கு மங்களகரமான நாளாகவும் அம்மனின் அருள் நிறைந்த நாளாகவும் அமைய வாழ்த்துகிறேன்.

மாதம் தெய்வீக வழிபாட்டு தமிழ் வருடத்திலும் ஆதி மாதம்தான். துவக்க மாதமாக அமைகிறது மழைக்கால துவக்கமான ஆதியில் நல்ல மழை வேண்டியும் உடல் நலம் பெறவும் நோய்கள் வராமல் இருக்கவும். நம் முன்னோர்கள் பல திருவிழாக்களை கொண்டாடி அம்மனுக்கு வழிபாடும் நடத்தினார்கள்.

பெண்மை என்னும் சக்திக்கும் பெருமை சேர்க்கும் மாதம் ஆடி மாதம். நேற்று ஆடி 18 பிறகு திருவிழா மிகுந்த உற்சாகத்துடனும் பக்தி பரவசத்துடனும் கொண்டாடப்பட்டது. தமிழர் திருவிழா கொண்டாடும் தாய்மார்களுக்கும் திருமணமான சகோதரிகளுக்கும் ஆடி 18 பிறகு திருத்தாலியில் கயிற்றை அவிழ்த்து புதிய கயிற்று திருத்தாலியில் சேர்த்து நல்ல நேரத்தில் அணிந்து கொள்ளும் சமயத்தில் திருச்சடங்கு நடைபெற்றது. புனித நாள் நன்னாளின் முன்னிட்டு வானொலி நிலையத்தில் சார்பிலும் இயக்குநர்களின் சார்பிலும் தொழில் நண்பர்கள் சார்பிலும் என் சொந்த சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை பல கூறுகின்றோம். இன்று போல் என்றும் வாழ்க வையுங்கள் தாய்க்குலமே, வாழ்க.

நாம் அடங்கி வரும் பக்தி நிகழ்ச்சி வரிசையில் தொடர்ந்து முருகப்பெருமானை போற்றும் பக்தி மிகவும் சில பாடல்கள் ஆடி காட்டிகை காவடி விரதத்தையொட்டி எமது வானொலியில் நாம் வழங்கி வரும் சிறப்பு நிகழ்ச்சி திருமுருக

பணம் பாடல்கள் தனித்துவமான சக்தி வாய்ந்தவை. உடலிலும் மனதிலும் மிகப்பெரிய நேர்மறை ஆற்றலை உண்டாக்குகின்றன.

அனி அமண்டி ஆகிய இருவரும் இணைந்து பாடிய சக்தி பாட்டுக்கு பிறகு வருவது திருவதி கிருஷ்ணவேணி நாகன் அவர்கள் குரலில் வரும் திருப்புகழ் பழம் பா

பக்தி மிகும் திருமுருகனை போற்றும் பாட்டுக்கு புகழ்ந்து மனமுருகி புகழ்ந்து பாடுகின்றவர் திரு மெல்வின் பொன்னுசாமி அவர்கள்.

காவடி கார்த்திகை காவடி ஆதி கார்த்திகை காவடி திருவிழா வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று நம் நாட்டில் சில திருக்கோவில்களில் மற்றும் கோம்பி வடபழனி திருக்கோவிலில் ஒழுங்கோ பக்வா அருள்மிகு மன்னாரி அம்மன் திருக்கோவிலும் முழுவதும் மிக விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. திருக்கோவிலில் கோவில்களில் பல பூசைகளிலும் கோவில் வளம் நடைபெற்று வரும் முருகப்பெருமாண்டான் வேலுண்டு வினையில்லை, நம் செய்த வினைகளே நம்முடைய காமம்.

திரு ரூபன் திருக்கோவில் அருள்மிகு பன்னாரி திருக்கோவில் மற்றும் உறுப்பினர்களும் சார்பிலும் திரு ரூபன் ராமசாமி மற்றும் திருக்கோவில் உறுப்பினர்கள் சார்பிலும் அம்பாள் கணவன் கிருஷ்ணா மகன் கமலன் அக்கா தேவகி மகள் சரோஜினி மகள் மருமகன் சிங்கன் மகள் கெவினா மருமகன் பழனி சின்ன மகள் மோகனம் சின்ன குட்டி பாப்பா மயிலன் அண்ணன்மார்கள் அன்னிமார்கள் அன்னி மளிகா அன்னி சுன் மகள் சிரஞ்சனி மற்றும் சினன் குடும்பத்தார் அபாவு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் அத்தைச்சுமி கணவன் சண்முகம் மகன் மேவின் மருமகள் விலாசா மற்றும் ராமாசுபு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் அடுத்த பாடல் நாம் உள்நாட்டு கலைஞர்கள் வழங்கும் திருமுருகனை போற்றும் பக்தி மிகும் பாடல்கள் இதோ வரும் பழமை வாய்ந்த ஒரு பாடல் நமக்கு பாட

சொல்கின்றவர் செல்வி. செல்வினி, யர்ஷினி, தீர்மணி ஆகியோரின் சார்பில்

சிறப்பாக இந்த பாடலை மூக்க அவளிருந்து அம்மா நீலம் அம்மா சீக்கிரமன் கோவிந்தன் மகள் அருவி மருமகன் பழனி பேரன்மார் ஆதிசேகரன் செந்தில் வேலன் மற்றும் அமாசை குடும்பத்தார் ஆகியோரின்

நிக்குலே ஊலிருந்து அம்மா தேவி அப்பா சாமி கணவேந்தர் மாமகன் சாம்பசிவம் மருமகள் ஜெயினா மகள் கேசவல்லி மருமகன் திலன் மருடே குடும்பத்தார் பிள்ளை குடும்பத்தார் அப்பா சாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் ஓக்குலே உளிருந்து அக்கா வனிதா அன்புள்ள அம்மா அமிர்தவல்லி பொன்னன் மற்றும் கணவன் கன் கசன் மருமகள்மார் மகள்மார்கள் மருமகன்மார்கள் பேரன் பேத்திமார்கள் ராமன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் அடுத்த பாடல்

போற்றும் பக்தி மிகும் பாடல்கள் பக்தி சுவை மிகுந்த பாடல்கள் ஆடி பண்டாரம் பக்தி பரவச பாடல்கள் பக்தி வரசமாக பாடிய திரு தேவராஜ் முத்துசாமி அவர்கள் குழுவினர்

விரதத்து முக்கியமானது பக்தி பத்து நாட்களும் முருகப்பெருமானை மனதில் நினைத்து துடித்து வண்ணம் இருக்க வேண்டும். அவ்வாறு விரதம் இருந்தால் முருகப்பெருமானை திருவருளே பெறுவோமாக.

சின்ன சின்ன முருகா சிங்கார முருகா பக்தி மிகும் பாடலை பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களுடன் நாம் வழங்குவோம். பாப்புலமூஸ் ஊரில் வசிக்கும் ஆனவி வெங்கடச்சலம் பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா சவிதா, அப்பா மெவின், அம்மா அஞ்சினி, தாத்தா ராமானுஜம், மாமன் கோவிந்தா, தாத்தா பலன், அப்பா வித்தையா, கேடன், குவான், குலினா, கியா, கவின், அம்மாய் அப்பாய் சுபா, தனன், சமிலா மற்றும் இதனை முன்னிட்டு வாக்குவா உளிருந்து இவருக்காக பெரியம்மா வினோதா ஈயாவு மற்றும் வெங்கடாச்சலன் குடும்பத்தார், ராசன், லட்சுமியா பிள்ளை ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். ஆஸ்திரேலியா வெளிநாட்டில் வசித்து வரும் மனிஷா சித்தப்பா பிறந்த நாள் விழாவுக்காக அப்பா ஜெய், அம்மா செல்வி, தம்பி கிருஷ், தம்பி கேதன், அம்மா பேபி, மாமன் பல்மேஸ், அத்தே பமேலா, உர்வசி, இசான், தாத்தா வேல் மற்றும் சீதப்பா குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். பக்தி மிகும் பாடலை கியூபிப் உள்ளிருந்து ஷால் ஊழிருந்து தம்பி தேவாரம்பம் ஆறுமுகம் பிறந்த நாள் விழாவுக்காக அக்கா அமலா மற்றும் ஆறுமுகம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

இந்த பாடலை தேர்வு உணர்ந்து தேவாசினா விகாசாமி பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் செந்தில் மகள் எஜன் மாமியார் மாயா மாமன் கிருஷ்ணா அழகி அச்சுதா ருதிஷா மன்னன் அம்மாதேவி சிறுபினி அம்பனி லோசனம் மற்றும் தந்தாயன் குடும்பத்தார் வீரசாமி குடும்பத்தார் ராமசாமி ராசன் கருப்பன் மற்றும் பக்வா உளிருந்து பெரியம்மா வினுதா ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுங்கள்.

இந்த பாடலை அலைபயம் உள்ளிருந்து அண்ணன் மூகா மனைவி விமலா, மகள்மார் பூமணி மற்றும் பேத்திமார், மகள் அரசி, மருமகன் செந்திலக்கா, மளிகை மாதவன், விலாசினி மற்றும் மூர்த்தி குடும்பத்தார், குமரேவன் குடும்பத்தார் ஆகியோரின்

சிறப்பாக அடுத்த பாடல், அதாவது இறுதி வரும் இறுதியாக வரும் பாடல் இது. சுவைநாமுளிருந்து சரதா வேதப்பெண் பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் தேவன் மகள்மார் பிருந்தாவனிசா நவிதா மருமகன்மார் கோபாலன் ருபன் இஸ்தீவன் பேரன்மா சரவணன் யுவனன் மற்றும் வேதப்பெண் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். நாம் வழங்கி வந்த உங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சி திருமுருகன் தேனிசை பாடல்கள் நிகழ்ச்சி. இப்பாடலுடன் திருமதி செல்வினா ரங்கசாமி அவர்கள் குழுநரும் சேர்ந்து பாடும் பாடலுடன் நிறைவு பெறும். சரியாக ஒரு மணிக்கு பிற்பகல் ஒரு மணிக்கு எமது அடுத்த ஒளிபரப்பில் மறுபடியும் சந்திப்பேன் மொரிஷசு வானொலியில்.

நிகழ்ச்சிக்கு பிறகான் வர்ஷ் அவர்கள் வழங்கும் துளிராக அலுவனும் நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுந்தவள் உங்கள் அன்பள் அறிவிப்பாளி ஆஜே அரசியர்களே, நன்றி வணக்கம். வேல் முருகனுக்கு அரோகர இன்பம் சொல்க, நல்லோர் வாழ்க.